எவரெங்கே சிறு சல்லா தத்திமன் ரஸ்கலாங்கே அசவா ஒடுகன் வாக்கமங் ஐயே எஹென்ன குன்னூனே அசவா ஒடுகம் வமே அதி எவரெங்கே காத திமன் ரஸ்கலாங்கே ஃபொனு வாஃபாவா மலாயகத்தும் எகந்த லீவ்வதே.

அதி திமன் ரஸ்கலாங்க ஆயத்தக்கும் எச்சு ஏ நாயங் எங்கி ஜனம எச்சு ஃபுரஸ்ஸாரயக்கம் ஹதாயகம் ஏ ஒரு என்னங் இஹானா தெருக்கந்தெனிவி அஜாபு முட்டே.

வாஹா தந்தனாய் தகைச்சே மில்குவே ஒடுகெம்பா ரஸ்கலாங்கே மாத்வெருவே ஒடுகெம்பி அதி கயாமே பும்கே வகுத்து தின ஒடுகத்தும் வனி ஏகலாங்கே ஹதுரத்துகே அதித்யபே மீஹும் எம்புரி ருஜூ ஆக்குரவ்வா ஹுஷி ஏகலாங்கே ஹதுரதஷே.

0: வடாகன் நவாஷ் அதிவிதாள் வாஷ் சலாம் ஃபஹெனி கங்குர ஏவரென்ன ஏவரென் தொகு குறி கங்க நதீஜா இங்கே
1: بسم الله الرحمن الرحيم
2: رحمن وانت رحيم وانت الله باسم فلم فشاغن
1: حاميم
0: حاميم ميا كرتوغ مراد دين وڈگم وني الله
1: والكتاب المبين
0: பயாம் வெகிம்வா ஃபுக் கந்தெவ்வா வஹை குருபமே

திமன் ரஸ்கலாங்க ஹதரத்துங்க அம்ருக்கம்கே ஹம கஷ்வரும் ரசூலும் ஃபனுவா கலகுகம்க திமன் ரஸ்கலாங்க பொடுகிம்பமே.

ஏதுவா தஃபாத்துஹு முகையாய் பிம் மருமஃபஹ் அல்லாஹ் உடும் வெஸ்ஸவி ரிஸ்கும் எபஹி வாரேஃபெனு எபின் திருவிகமாய் வேரோடி எகி ஃபராய் ஃபராதங் ஹிங்கெவுங்க விஷ்ணா பயக்கங் ஹெகிதகெவ்வே.

அதித்திமன் ரஸ்கலாங்கு ஆயத்தகும் எச்சு ஏனாயங் இங்கு ஜனம எச்சு ஃபுரஸ்ஸாரகம் ஹதாகங்களே எவரென்னங் இஹானா தெருக்கந்தெனிவி அஜாப்.

الله صلى الله عليه وسلم لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقاد للشاة الجلحاء من الشاة القرناء رواه مسلم. மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவியே ஹம கஷவரும் ஹக்குதங் ஏகே அஹுல் வரீன கியாமத் துவஹுன் லிபி தெவ்வா ஹுட்டே மிகுதும் தளுனுஹுன்ன பக்ரிய தளுஹுன்ன பக்ரியே கிபைம் வெஸ் பதலு லிபி தெவ்வா.